0: தெரியாத நம்ம எடுக்கோங்க.
1: You got the landlord info for this property?